உக்காவாட் அலிக்கி பனாகும் சிடு சிடுக்கி ஓ ஓனி ரோய் ரோய்க்கி இஜா ஆடியா விக்காமி தாஹி இதா சிடு சிடுக்கி இத்தோனி நீ தியுகாக்கி இதா சிடு சிடுக்கி ஹா நாஜாஜா கானி நீ தியுகாக்கி ஜாபுனி ஹா நாஜாஜா உக்கானே.